கண்ணகி சம்புலோல்லும் அப்பல பரமீசு தெரியல்லா அப்பல பரமீசு தெரியல்லா உதாலமாங்கே சிச்சி நித்துபூனா அங்கனையா வாடி கொடோ

ஓ மலை கல் குய்கிறாய், ஊக்கிரிக்கி அரண்ணாமங்கே நத்தியக அன்றொன்ன நனு போலி அண்ணா ரத்தன் நனு பசிச்சினி லாலோ தல்லங்.